0: ஹரி மாதவகிரி தாரி ஷாமசுந்தர மதன மோகன
1: ஷாமசுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாமசுந்தர

0: ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: சாம சுந்தர மதன மோகன,
1: சாம சுந்தர மதன மோகன,
0: சாம சுந்தர மதன மோகன.

0: ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ